முதித்த பாவனுடனே பரார் பருதி முடிஞ்சி பரமா தமுகு நிஜமா தமுதோ உபாடு சொல்லா வமுதோ சரலையா திராகமுழு தெளியுவார்.

காதி சுதி சாஸ்திர புறப்பு மர்ம முலன் சிவாதி சண்மத முல கூட முலன் முப்பதி முக்கோட்டி சுராந்தரங்க முலபாவம்

0: தங்காச்சே
1: சூப்பர் மச்சி
0: தங்காச்சே தங்காச்சே எங்க வீட்டு தங்கத்திலே உன் கையில தந்தாச்சே
1: சூப்பர் மச்சி.

கீழ காலாக்னி கீழாவளின் மக்னுலை அந்த முன்காலேரோ மகாதேவா நீதாசுலவ்வாறு நீரே ஜபத்ராந்தரம்பைனத்தோயம்பு தீரந்தி காலம்பு சைரிஞ்சி நீ எந்த டந்தம்புலஞ்சேர்ச்சி மோட்சம்பு சாதிந்துரோ தன்றி. ஸ்ரீமன்னாராயண வேத பாராயண நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே நம அனி வேடு குறக ஸ்ரீஹரி ஆனந்திச்சி, ஓ கரிராஜா, நீ கத ஜன்மலோ ஒரு மகாராஜுவையா திரவிட தேசப்பு ராஜுவி அகஸ்தியுனி சாபம் చేత నీకు స్థితి కలిగింది కనుక ఇక నీ జన్మ తరించింది అని ఆయనకి ఆశీర్వదించి శివుని యొక్క సాయుజ్ఞాన్ని